0: சுதிலு குவன்விதுலு
1: ப்ரக்ஞாவே துரகுலு விவரக்கரண ஆத்யாத்மிக ஹண்ட
2: FM 90.2 ஒசே ගාලු දිස්ත්‍රික්කයට සහ අන්තර්ජාලයෙන් sudilaradio.lk අරහා මුළු ලොවටම